0: கொண்டுருவேன் மறைக்கு. ஆனால் இந்தியா கொடுமை ஓய்வுரா மறக்க பொருட்டு வந்துடுவோமலா எச்சா மறக்க பரவாயில்ல.
1: You're listening to Triple J.